0: அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். அன்பார்ந்த நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த இனிய திங்கட்கிழமை தித்திக்கும் மத்திய வணக்கம். எண்ணூற்று பத்தொன்பது கிலோ மத்திய அலைகளில் மொரிஷஸ் வானொலியில் திங்கட்கிழமை தோறும் பிற்பகலில், அதாவது பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கி 1:30 வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது நிகழ்ச்சி கேட்பீர்கள், உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

நம்மாடத்தின் ஆவணி மாடத்தின் பதினான்காம் நாள் இன்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் 31 தேதி. ஆகஸ்ட் மாடத்தின் இறுதி நாள் இன்று.

சிவபெருமானை போற்றும் பக்தி பாட்டுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி. அரட்டுப்பால் இன்றைய அதிகாரம் இனியவை கூற. The utterance of pleasant speech. இன்சொல்லால் ஈரம் ஆலை இப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் பொருள். அன்போடு கலந்த வஞ்சனை இல்லாததாக அறநெறி அறிந்தவர்களின் வாயிலிருந்து பிறக்கும் சொற்களே உண்மையான இச்சொற்கள் ஆகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு. That is, the speech of the enlightened is sweet words soaked in love, free from pretense. That is, sweet words are those which flow from the hearts of righteous people filled with love and completely free from deceit and hypocrisy. இதோ இக்குறப்பாக்களை நாங்கள் கேட்கலாமா? இதோ உங்களுக்காக இனியவை கூறல் பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள இக்குறப்பாக்கள். இனியவை கூறல்.
1: இனியவை கூறல்

0: இனியவே கூறல். ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலைந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். நம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் இனியவை கூறல் அதிகாரம் 10 பிறர் மனம் மகிழுமாறு இன்சொற்களை பேசுவதன் அவசியத்தை விளக்குகிறது. நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் இல்லறவியலில் அகங்காரமற்ற அன்பான பேச்சின் உன்னத பண்பை 10 குறப்பாக்களில் விளக்கியுள்ளார். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 வரை.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
0: இதோ வரும் உங்கள் நிகழ்ச்சி அன்று கவுனியவை என்று கவுனியவை என்று உனியவை திரைப்பட வரிசையில் நினைவில் நிற்பவை நினைவில் நிற்கும் பாடல்களை உங்களுக்காகவே. நீதானே நாள்தோறும் நான் பாட

இந்த அழகான மத்திய நேரத்தில் நம் நிகழ்ச்சியில் இதோ உங்களுக்காக வரும் இரண்டாவது பாடல் திரைப்பட வரிசையில். இதோ உங்களுக்காக இந்த பாடல் என்னை தாளாத்த வருவாளோ? கண்டிப்பாக இந்த பாடலை எல்லோருக்கும் மிகவும் ரசித்து மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன்.

நேற்றைய சோகமிருளோடு மறைய துன்பத்தின் கண்ணீர் பிணியோடு கரைய இன்பத்தின் நினைவுகள் ஒளியோடு பரவ பறவைகளின் காணம் புத்துணர்ச்சியை அளிக்க புதியதொரு வாழ்க்கை விடியலோடு பிறக்க. இதுவரும் இந்த பாடலை உங்களுக்காக ஹரிஹரன் குரலில்.

உங்கள் நிகழ்ச்சியை தொடர்கிறது. இதோ நாம் உங்களுக்காக நாம் மகளிருக்காக தாங்கள் இல்லத்தை மிகவும் எளிமையாகவும் சுத்தமாகவும் அதே நேரத்தில் குறைந்த செலவிலும் பராமரிக்க உதவும் செய்ய சில பயனுள்ள குறிப்பு. சமையலறை சுலபமாக மாற, உருளைக்கிழங்கு சீக்கிரம் வைக்க, உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது தண்ணீரில் ஒரு சித்திகை உப்பு மற்றும் சில துளிகள் சமையல் எண்ணெய் சேர்த்தால் அது மிக விரைவாகவும் மிருதுவாகவும் வெந்துவிடும்.

0: வீட்டை ஜொலிக்க வைக்க ஈஸி கிளீனிங் டிப்ஸ். மிக்சி ஜாரில் மசாலா அரைத்த பிறகு வரும் காரமான வாடையை போக்க சிறிதளவு வெதுவெடுப்பான நீரில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு ஒரு முறை ஓடவிட்டு கழுவினால் வாடை மறைந்துவிடும். That is to get rid of strong and strong smells after grinding spices. Fill the mixer jar with a little warm water and a spoonful of baking soda. Run it for a few seconds and rinse. The odor will vanish completely. உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

அன்றைக்கு வினியவை இன்றைக்கு வினியவை என்று வினியவை திரைப்பட வரிசையில் என் சுவை தரும் பாடல்கள் இனிசை திரை கீதங்கள் உங்களுக்காகவே.

இசைஞானி இளையராஜா அவர்கள் சமீபத்தில் அமைந்துள்ள புன்னகை மன்னன் படத்து பாடல். 1986 வெளிவந்த சிறந்ததொரு படம் இது. மிகச்சிறந்த நெஞ்சை உருக்கும் சோக பாடல் இது. இசைக்குள் சித்ரா அவர்கள் குரலில்

இந்த பாடலை எவரையும் முருக வைக்கும் ஒரு பாடல், ஒரு மெலோடி பாடல். அன்றுக்கு முனியவை, இன்றுக்கு முனியவை, என்று முனியவை திரைப்பட வரிசையில். நதியா நதியா நீ நதியா, இருவரும் இணைந்து பாடும் பாடல் இசை குறிச்சிட்டா. காலச்சந்திரன் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது.

அடுத்து நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது வசுவும் சரவணனும் தலைப்புடைய இப்படத்தில் தலைப்புடைய பாடல் இது.

நாம் பிற்பகல் ஒரு மணி 40 நிமிடங்கள் ஆகிறது. ஆகிவிட்டதால் உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சி இவனிய பாடலுடன் நிறைவு பெறும். நீங்கள் கேட்க மறுவார்கள் உங்கள் மூன்றாவது தமிழ் நிகழ்ச்சி சிறுமி நிகழ்ச்சி சரியாக 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் வரிசைகளிலும் அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி நேர்களே, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudayapurvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசையருவே புவனேஸ்வரியோடு
1: வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையருவி எனும் நிகழ்ச்சி. மொரிஷியஸ் வானொலியில் நான் உங்கள் அன்பு தொகுப்பாளி புவனேஸ்வரி. மாலை நேரத்தின் அமைதியும் இசையின் இனிமையும் சங்கமிக்கும் இசையருவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. அந்த நாள் நிறைவடையவும் அந்த இனிய வேளையில் சிறிது நேரம் எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வைத்து இனிய இசையுடன் மனதை இளைப்பாறச் செய்வோம். முதலில் பக்தி பாடலை கேட்போமாக.
9: Your voice. I am singing song. Soup song. Flop song.

புகழ் பாடிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். பக்தி மனதிற்கு அமைதியை அளிக்கிறது, இசை மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றிணையும் போது வாழ்க்கை இன்னும் அழகாகிறது. அந்த இனிய உணர்வோடு இப்போது உங்கள் உள்ளங்களை வருடும் திரைப்பட பாடலை கேட்போமாக.

அன்பு நேயர்களே, இன்றைய நாளின் பணிகளை முடித்து நாளைய நாளுக்கு தயாராகும் நேரம் இது. குடும்பத்துடன் சில நிமிடங்கள் செலவிடுங்கள். பெற்றோரின் நலம் விசாரியுங்கள். பிள்ளைகளின் சிரிப்பை ரசியுங்கள். மூத்தோரின் ஆசிகளை பெறுங்கள். அடுத்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

ஒரு நல்ல பாடல் மனதில் ஆயிரம் நினைவுகளை மலரச் செய்யும். ஓர் இனிய பாடல் சோர்வை மறக்கச் செய்யும். ஓர் அழகான வரி நிறைந்த பாடல் வாழ்விற்கு நம்பிக்கையை தரும். அப்படிப்பட்ட ஓர் இனிய பாடல் இதோ உங்களுக்காக.

இரவு நேரம் என்பது இறக்கையின் அமைதியின் பரிசு. மெல்ல வீசும் தென்றல், விண்ணில் மின்னும் விண்மீன்கள், மனதை வருடும் இசை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இரவை இன்னும் அழகாக்குகின்றது. அந்த இனிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடல் இதோ உங்களுக்காக.

வானொலி நேயர்களே, இசை அறுவேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு, வணக்கம்.